0: 该把么要起来一个，
1: 开动那一开对喏，哎那海里不是，哎那坑不都的呢？那我那要里吧，么滚不那么，因可乐里比，您提了比苦拉个么给吃的呢？
0: 哎西伯，但是呢，怕是不晓得呢，
1: 哎妈，那不可以么开里吧喏，都没那么胖红的吧么开眼里吧都不？
0: 啊，该是肯定的，哎西伯。那我的家里还能够对侬，一些狗，爱的用罢了。
1: 哦，好子，米罗里边呢？
0: 哎，
1: 等一明的。
0: 啊，姐，哎一明的来拿狗喂。
1: 哦哦，来拿。
0: 姐，啊对的，一些个明的，
1: 啊，哎个的拿走狗喂。
0: 哦，啊对的，一些那么胖起的拉不西布，家里没人给
1: 侬。我才没开，哎些。能打的个快乐吧呢？
0: 哦哦哦，打的那个太的来好了吧？
1: 好，妈个一个呢，我下等三百来米了，是的，不打的你的，有些个手吧么呢？妈打的快拜拜的那来吧，乌了不得劲呢。所以的那是拉他们了，那你看到那，哎，可以你说，那米开动那个拜了不呢米？
0: 啊，对的，打的那一些个来捧些，看个道理不咯？
1: 看个呢？มาซีกิฮังกามปัมบีเซไอ้คุยนี่กิอาหารบุนับพมเน
0: ่ไอ้ซีเซอุบัติหักจังชูอิงงามดันอุยไอ้ซีบุหักจังงามบีดับรอง
1: งามเดียครับไอ้สาลุมเลบานีนันเนี่ยว่าเรด้าสางนะสางนะไปกับซุงงามดีเอเบมา
0: คุยเนี่ยไอ้เนี่ยไอ้ซีเซยามงามดันชุงอุยเนี่ยคลั่งมีบะ
1: 对别嘛，哎，那阿里些，怕那的鬼些嘞，可里个侬看的呢，能打的些好做跑吧，拉不出乌点米，
0: 把开路弄得些，哎个从外面那些，阿他们拉些人呢吧，
1: 哎的，从把开路点米，也我一边嘛，
0: 些，
1: 可里侬，马塔龙的，因为马塔龙的白塔龙里些，能给打的，我痛那蛮可的。
0: 姐，拍拍拉的，以前那娃呢，爱着不多，拉不那多。
1: 家里那边嘛，能打的给嘛啥些，可不的。家里那妈给嘛都是不。
0: 家里妈也是不。
1: 来买的打开那边嘛，能打的些。
0: 姐，姐，刚到你头里是的，我那都在那个木头烟屋了，姐。
1: Yes， 说说俺去的，妈给嘛啥呢是做的呢。Carino,
0: Carino, nang natawri ba si mo? Si, magi masasay, no magamog ta yeng biyo. Amog ta yeng si si.
1: Si, hagwalo. Hagwalo, ay ba?
0: Ang tao pa nito.
1: Carino, nang natumintong doon na layri ba si mo? Si, yung sala si ay ba ni? Hagwalo, hagwalo. Nahagyaw na na, ay mo itantak.
0: I isibo yung pawat tinjeram lagi je.
1: Isi loy re.
0: Je.
1: Isi loy.
0: Isi. Isi gi yung yawra banatro.
1: Yawre. Isi gi yung may bato sidan.
0: Oh. Isi. Karamba mapamno isi na lady sibo.
1: Hawai pambi sigi. Mata klom na kakak laga lairi ba? Taruk suba masasi da ne.
0: Ije, pay kalak pa ngam gata pa man bro.
1: Ngam laro. Ije, ngam laro.
0: Pare ato di, ay na isi gi hakjang do hay pet ngakak laga yung yung na kakak na baho narasi ko. Ije, ay ngakalak. Kung do, tap na. Tu ni ko, yari, mampir sini lah, mampir sini saja,
1: mana?